0: அண்ணன் கேட்டராக்கு
1: ஸ்ரீ ரமலா சாஹிப் ரவுனக்கா மேலா லுட் லியா கர்தார் சிங் ரமலே நே வாக்கை பஹுத் ஹூப்சூரத் ஜிஹடா அந்தாஸ் ਬੜਾ ਲੋਕਾਂ ਨੂੰ ਇਹ ਅੰਦਾਜ਼ ਪਸੰਦ ਆਉਂਦਾ ਪ੍ਰੋਗਰਾਮ ਪੰਜਾਬੀ ਦਾ
2: ਕਿਸੇ ਨੇ ਵੀ ਅਗਰ ਕਾਰ ਵੈਨ ਐਸਯੂਵੀ ਲੈਣਾ ਟੌਪ